0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்
1: சிவ சிவ சிவ சுப்பிரமணியம்
0: ஜெய் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம்

திருகொண்டலும் சித்ராதி சித்திர பிரலோசுலு தாதோத்கரமப்பம் நப்ரதலமு தைரியம்பு எந்தேனு விஸ்துதின்புலச்சி பிரத்யேக பிரபஞ்சம்பு நந்து பிரத்யேக பிரபஞ்சம்புனம்.